காஷ்மீரம் உதிரும் நின்சுடிகள் என்னில் பூக்கும்போ ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் நான் பாடுன்னு ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் நான் பாடுன்னு ஒரு ஸ்வரமாய் ஒரு லயமாய் அருகில் வர அனுமதி அருளூராஜீவம் விடரும் நின்மிழிகள் காஷ்மீரம் உதிரும்.